சுந்தரா உபாயை நாயடினோ அப்பநாய தாவோ அனுன் கிளமே பஜூவரா கடுவா யாங்க முன் பெருபூபத்து தனுவா சிம்பனா பம்பாங் லிமா லிமா நல்லா கிச்சுமா.